மரியாசி பேமிச்சு ரூபாய் இந்த சோயாய் இந்த யாய் மரியாசி பேமிச்சு வந்தம் சரி சோசால நிமார் அம்மது சோசால நிமார் பாபா சுசுரேங்க செம்மல் ஜர்பான் ஜோய் மாவேத் அக்கபு மஞ்சி ஜேமில் பக்கர்தாது மஞ்சி